Mungkir sakung adoni nyamgil nyamli shibajil, pari ndayag tunli di sarja tang kangmat so zung tang chu jubji la chapjing. Nyamli kang mangpu tang nyamda tunji da shircung lihtag chani sakung je gajja me parziyo. Chilu nitong nir ngalur, wujung jisi zong chir zomu zong ka pari ndayag lagyulang go zang chaksim tang shi tong zang jitong jabja jaja jasim sani. 亨利金等从苏金街车次金钱没白的突然心有来信主母以年轻的起立拉登大等的困难的人生写把等恰及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及及